0: ஆன்சர் ஷீட் பைன ஆகி போனி பெண்ணெவ்வு அனி அண்டூ கணநாதுன்னி மொக்குக்குண்டுன்னாம். அய்தே மனம் இக்கட ஒக முக்கிய விஷயம் குர்த்துன்சுகோவாலி. கோரின வித்யலன்னி ஒசகே விநாயகுடு மனக்கு பிரியதம தைவமே, மகிமான்வித தைவமே. காணி விக்னநாதுனிக்கு மனம் பிரியதமுலம் காகலிகாம, ஆ வித்யாதிபதிக்கு பிரியதமுலம் காவாலே ஏம் செய்யாலி? அந்துக்கு சமாதானங்க, மானவுலு கோரினவன்னி பிரசாதின்சே தேவுடு மகிமான்வித்துடு. தேவுடு கோரின விதங்க ஜீவின்சே மானவுடு மகாத்முடு அனி பாஷ்சாத்ய தத்துவவேத்த டி மெலோ அன்னாடு. மரி மனம் தேவுடு மெச்சுக்குனேட்டு பிரவர்த்திஸ்துன்னாமா? மனக்கு இஷ்ட தைவமைன கணநாதுடு தள்ளி தன்றுல பட்ல குருவுல பட்ல எந்தோ பக்தி ஸ்ரத்தலதோ கௌரவ மரியாதலதோ பிரவர்த்தின்சாடு. மரி மனம் கூட அதே விதங்க பிரவர்த்தின்சினட்லைதே விநாயகுனிக்கு பிரீதி பாத்ருலவுதாமு. அந்தேகாணி கோரினவன்னி பிரசாதின்சினந்த மாத்திரான விநாயகுடிக்கு மனம் பிரீதி பாத்ருலமையாமனி தலச்சராது.
1: வேதாந்தம் செப்பிந்தி சோ SOW சோ இன் ஆக்சன் டெண்டன்சி. ஏ டெண்டன்சி வீப் ஏ ஹேபிட். ஏ ஹேபிட் வீப் ஏ கேரக்டர். ஏ கேரக்டர் வீப் ஏ டிஸ்டினி. சோ யூ ஆர் தி மேக்கர் ஆஃப் யுவர் டிஸ்டினி. ஆர் யூ டூ ஆர் కనుకనే మన యొక్క మంచి చెడ్డలు అన్ని కూడాను మన యొక్క భావం పైనే ఆధారపడి ఉంటుంది, మన యొక్క యాక్షన్ పైనే ఆధారపడి ఉంటుంది. అది కనుకనే మన యొక్క ప్రవర్తనలు చాలా ఉత్తమమైనటువంటివిగా ఉండాలి. మానవత్వంలో ఎంతయో దివ్యత్వం ఇమిడి ఉంటుంది. ప్రపంచం యొక్క మంచి చెడ్డలన్నీ కూడాను మానవుల యొక్క ప్రవర్తనలపైనే ఆధారపడి ఉంటుంది. లౌకికమైనటువంటి కార్యములు అన్ని కూడా మనం చేసుకోవచ్చు, తప్పులేదు. అయితే ఏ కర్మలు ఆచరించినప్పటికీ సర్వకర్మ భగవత్ ప్రీత్యార్థం అనేటువంటి ఒక పదంతో మనం ప్రారంభించాలి. ఉద్యోగం చేసుకో, చదువుకో, గొప్ప పదవిని పోరు. ఏం చేసినప్పటికీ ఇదంతా దైవ ప్రసాదంగా భావించుకోవాలి. నిజమైన మానవత్వాన్ని అనుభవించినటువంటి వాడు అవుతాడు.

0: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம் சுந்தர

0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி.